பாணிந்தார் குரவ்வாக்கம் கஷவரி உருவானத்த பாவே அகாய்புகா ரஹ்மான் வந்த ரஸ்கலாங்கிய பிர்வித்வா மீஹாஷே ஃபஹ எமீஹாய ஃபாஃப ஃபுஸ்ஸுமாய் தீலதி தருமை ஹுரிகம்க உஃபாவிர் ஹபர் கலேகஃபான் திவ்வாஷே.

0: அதித்திமன் ரஸ்கலாங்க இராத குரவா நம எவரென் ஹரகு குரவாஃபா ஹுஷீமே ஃபஹ எஹிந்து எவரென் நங் எஹீவான ஃபராத்தென்வே அதி சலாம குரவானே பயக்குகம்கா எவரென் நுமெவேமே
1: இல்லா ரஹ்மதம் மின்னா வமதாஅன் இலா ஹீன்
0: திமன் ரஸ்கலாங்க ஹாதுரத்துங்க ரஹ்மத்துக்கு குத்துகையாய் கண்ட அழுவா ஃபாவா முத்தத்துக்கா ஜெஹிந்தின் திவ்வா துனியேகே வகுதி உஃபலிக்கு குத்துகா மெனுவியே.